சிரத்தங்கி பக்கேன போர் சிர தப்பேனப்பன் நுனி தாராவே தூர கோலரல்ல தானயம் கமிவன்னரன்.